ஆகாஷவாணி ஆதிலாபாத் வந்தா பாயிண்ட் 2 FM மனசு நிண்ட மதுரிமா மதுரமைன ஆயின பாட்டல்னு வினிப்பிச்சே காரியக்கிரமம். பிரேமல உன்ன இத்தர வக்திலு ஒக்கரி அந்தாண்ணி சாநீத்தியாண்ணி ஆஸ்வாதிச்சே சந்தர்பம்லோ சித்திரீகரிஞ்சின பாட்டே சொகசு சூட ஹாயி. இது தர்மச்சக்கரம் சினிமாலோனிது. ஈ பாட்டக்கு சங்கீதம் MM ஸ்ரீலேகா, சாஹித்யம் சந்திரபோஸ், பாடினவாரு பாலசுப்ரமணியம் சித்ரா. இப்படு ఈ పాట విందాం.